நாராயணா விஜயா, அபிநய சாய்கிரன், நங்கி ராமகிருஷ்ணயா, சங்கரே, சின்மயி, பத்திப்பக்க குமார், பாப்பை சாஸ்திரி, கட்டண்ணா, ரஹீம், சோனி, சம்பத், மனசா, வீரந்தரி கோசம் ஈ பாட்டா.